0: இருக்கிற ஒன்று கூட சமைச்சு தோணும். திரும்ப மந்திரம் கொஞ்சம்
1: Buenas noches, 71. Buenas noches, contacto radar. Hoy le presento posición directa a Olava, desciende para 1-2000 pies, UNH30.25. Espere aproximación y LS X-ray, pista 1-1 derecha.
0: 125 de presente posición directa a Olava y LS X-ray 11 derecha. 30-25 de derecha.